0: ஈஸ்வர் மிஷன் சசிபத் அந்த மெசேஜம் பாஸ் பரேங்கே
1: ஜேனார் சரிபாட் கே பிராஸ் ஹை பாகதே நர் ஃபேர் ந தேஹ தரங்கே
0: நாம் யோ ஜோ ஜோ லோச்சன் மூன் கே பேட் ரயோ பக் தியான் லகா